மேயன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனம் நிறைந்த வெள்ளிக்கிழமை பக்தியுடன் பிற்பகல் வணக்கம். நாளோறும் பிற்பகல் நேரத்தில் ஒளிபரப்பாகும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். சரியாக ஒரு மணிக்கு தொடங்கி 1:30 வரை வெள்ளிக்கிழமை, இன்றைக்கு August 14 ஆதி மாதம் 4வது வெள்ளிக்கிழமை, அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை. ஆதி மாதத்தின் 29ஆம் நாள் இன்று. சரி, வாருங்கள் உங்கள் பக்தியின் நிகழ்ச்சியை ஆரம்பத்தில் பிள்ளையார் போற்றும் பக்தி மிகும் ஒரு பாடல். பிள்ளையார் சுழி உருவானது. பிள்ளையார் சுழி போட்டு தொடரும் அனைத்து செயல்களையும் பிள்ளையார் அருளால் சிற்றின்ப முடிந்துவிடும் என்பது சான்றோர் வாக்கு. அதாவது, எந்த ஒரு காரியத்தை தொடங்கினால் விநாயகரை வழிபடுகிறான் நாம், தொடங்குவது வழக்கம். பிள்ளையார் சுழி போட்டு நாம் எழுதும் எழுத்துக்களுக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. எனவேதான் மூல கணபதி என்று அவரை வணிக்கிறோம். திருமதி அச்சிதா மருடி குரலில் வரும் பிள்ளையார் துணி என்று தொடங்கும் பாடல் இது.

உள்ளம் உள்ளம் என்னும் கோவிலிலே உள்ளம் ஒரு கோவில். உள்ளம் உருகி வழிபட்டால் கடவுளின் அருள் நிச்சயம் கிடைக்கும்.

பக்தி நிகழ்ச்சியை தொடர்கிறது. இன்று வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் கடைசி நாள், கடைசி

ஆமங்கையரே, நம் தமிழ் மாடங்களில் உள்ள 12 மாடங்களில் ஒவ்வொரு மாடமும் பல்வேறு சிறப்புகளை தனித்தட்டு தன் கொண்டுள்ளது. ஆதி மாடத்தில் பல்வேறு விழாக்களை கொண்டாடும் புனித மாதம் என்று நான் கொண்டாடி வருகின்றோம். ஆதிபுரம். ஆதிபுரம் என்பது ஆன்மீக சிறப்புகள் நிறைந்த ஒரு முக்கிய திருவிழாவாகும். இது ஆண்டாள் அவதார விழாவாகும். ஆண்டாள் பூமி பூரிலிருந்து அவதரித்த நன்னாளில் இத்திருவிழா கொண்டாடப்படுகிறது.

ஆதிபுரம் திருநாள் அம்பாளின் அருளையும் ஆண்டாளின் அருளையும் மகாலட்சுமியும் அருளையும் பெறுவதற்குரிய மிகவும் சிறப்புக்குரிய திருநாள் ஆகும்.

ஆதிபுரம் திருநாள் நட்சத்திரங்களில் பூரம். பூரம் மிகவும் சிறப்பான நட்சத்திரமாகும். பூரம் என்ற சொல்லுக்கு முழுமை, நிறைவு என்ற பொருள். ஒரு விஷயத்தை பூரம் முழுமை அடைய செய்யக்கூடிய சக்தி ஆதிபுர நாளன்று செய்யக்கூடிய வழிபாட்டிற்கு உண்டு.

மங்களம் பூக்கும் வெள்ளிக்கிழமை மகிழ்வாய் மலரட்டும் இத்திருநாள். நம் தமிழ் மரபின் படி வெள்ளிக்கிழமை மிகவும் புனிதமான மங்களகரமான நாளாகும். இந்த நாளில் அம்பிகை மற்றும் லட்சுமி தேவியை வழிபடுவது வீட்டிற்கு செல்வத்தையும் அமைதியையும் தரும்.

டாக்டர் நித்யா ஸ்ரீ மகாதேவன் அவர்கள் கம்பீரமான குரலில் வந்த அடுத்து வரும் பாட்டுக்கு பிறகு நீங்கள் காலை சென்ற இசைமணி ஒடுவர் அரங்கநாயகி நாயுடு அம்மையார் அவர்கள் குரலில் வரும் இந்த பாடல் சக்தியை போற்றும்.

ஆண்டாள் அவதரித்த ஆடிப்பூரம். மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் ஆடிப்பூரத்தில் அவதரித்ததாக புராணங்கள் தெரிவிக்கின்றன. பன்னிரு ஆழ்வார்களில் ஒரே பெண்.

ஆழ்வாராக போற்றப்படுபவர் ஆண்டாள் நாச்சியார். இவர் திருப்பாவை, நாச்சியார், திருமொழி ஆகிய பாடல்களை அருளியவர். பன்னிரு ஆழ்வார்களில் ஒருவரான பெரியாழ்வாரின் நந்தவனத்தில் துளசி செதியின் கீழ் குழந்தையாக கண்டெடுக்கப்பட்டவர். அவ்வாறு பெரியாழ்வாரின் திருக்கரங்களில் ஆண்டாள் வரப்பெற்ற நாளாக ஆதிபுரம் கொண்டாடப்படுகிறது.

அடி மாதம் வந்தாலே ஊரெங்கும் சக்தி வழிபாடு. அம்மன் மிக்க ஆடி அம்மனுக்கு உரிய மாதமாக போற்றப்படுகிறது இந்த ஆடி மாத திருவிழா.

வழிபாட்டிற்கு உகந்த மாதமாக கருதப்படும் இந்த ஆதி மாதத்தில் தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கும் இந்த மாதத்தில் நீண்ட ஆயுளும் நிலையான செல்வமும் கிடைக்கும்.

எமது நிகழ்ச்சியில் இறுதியாக வரும் பாடலை கேளுங்கள். நலமுடன், வளமுடன், சிறப்புடன், நட்புடன் இனிது வாழ, நீண்ட ஆயுளுடனும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியுடனும் நல்ல சுகத்தோடும் என்றென்றும் இன்பமாயிருக்க.

நிகழ்ச்சி பக்தி மேகம் திருமாலை போற்றும் பாடலுடன் நிறைவு பெறும். நம் நிகழ்ச்சிக்கு பிறகு அன்பர் ரத்னா அவர்கள் வழங்கும் குஜராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி, வணக்கம் நேர்களே.

0: Live, this is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Kim to Mauritius.
4: Namaskar.
5: Shudrandiriki hrudaya purvaka namaskaram.
6: Ungal anaivarukkum vanakkam.
7: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானம் நட்சத்திரங்களை அணிந்து கொள்ளும் நேரம், நகரம் மெதுவாக அமைதியாகும் நேரம், உங்கள் மனம் இசையை தேடும் நேரம். இந்த நேரத்தில் உங்களோடு துணையாக வந்திருக்கிறது இசை அருவி. இன்றிரவு உங்கள் நினைவுகளையும் கனவுகளையும் உணர்வுகளையும் வருடி செல்லும் பாடல்களோடு நாம் பயணிக்கப் போகிறோம். முதலில் உங்களுக்காக ஒரு பக்தி பாடல்.

துணைவேந்தன் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, மற்றவர்களின் குறைகளை மட்டுமே பார்க்காமல் நல்லவற்றை பார்க்க கற்றுக்கொள்வோம். இப்போது இரவையினையே மேயாக்கும் இசை.

பாடல் ஒரு நல்ல பாடல் முடிந்தாலும் அது தரும் உணர்வு முடிவதில்லை. அதனால்தான் சில பாடல்களை மீண்டும் மீண்டும் கேட்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஒரு புதிய நினைவு, ஒரு புதிய உணர்வு.

அன்பு மக்களே, இரவு நேரத்தில் இசையை ரசிக்கும் போது உங்கள் காதுகளுக்கும் சிறிது ஓய்வு கொடுங்கள். நீங்கள் ஹெட்ஃபோன் பயன்படுத்தினால் ஒளியை மிக அதிகமாக வைக்காமல் இருப்பது நல்ல பழக்கம். இசை இனிமையாக இருக்கட்டும், ஒளியின் அளவும் இனிமையாக இருக்கட்டும்.

தமிழில் ஒரு தனி அழகு இருக்கிறது. மழை என்று சொன்னால் ஒரு பொருள் இருக்கிறது. தூறல் என்றால் வேறொரு காட்சி, சாரல் என்றால் இன்னொரு உணர்வு. இயற்கையின் மிக சிறிய மாற்றத்திற்கும் தனித்தனி சொற்களை தந்த மொழி நம் தமிழ் மொழிதான். அந்த அழகு தமிழோடு அடுத்த பாடலை ரசிப்போம்.

அன்பு மக்களே, இரவு நேரம் நம்மிடம் ஒரு விஷயத்தை சொல்லி தருகிறது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒவ்வொரு நாளையும் புதிய நம்பிக்கையுடன் தொடங்கலாம். இன்றைய நிகழ்ச்சியோடு நாங்கள் விடை பெறுகிறோம். நன்றி மறவேல். ஔவையாரின் அழகிய அறிவுரையை மனதில் வைத்துக்கொண்டு உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி கூறுகின்றோம். இந்த பதிவுக்கு நாங்கள் திருமதி அன்று அவர்களுக்கு நன்றியை செலுத்தி இருக்கின்றோம். உங்கள் இரவு அமைதியாகவும் உங்கள் கனவுகள் இனிமையாகவும் இருக்கட்டும். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.